0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay has proved once again that with dedication, anything is possible.
1: எனக்கும் வாழ்க்கையில் வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல.
0: But fans still see him as Talapati and wait for a glimpse of him on every street. The journey from cinema to becoming a full-fledged politician is not uncommon in Tamil Nadu. In the past, many superstar actors entered the political arena with the dream of becoming chief minister. But only a few succeeded.
1: உங்கள ஒருத்த மாதிரிதான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரிதான், உங்க புள்ள மாதிரிதான், உங்க மகன் மாதிரிதான், உங்க அண்ணன் மாதிரிதான், உங்க தம்பி மாதிரிதான். அப்படிதான் நான் உணர்றேன். நீங்களும் என்ன அப்படி நினைச்சதுனாலதான் சினிமாவில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த ஒன்று கொடுத்தீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக அரசியலுக்கு வந்த உங்க விஜய, இந்த விஜய நீ வா விஜய், நாங்களா இருக்கோம் பாத்துக்கிறோம். விஜய் தம்பி நீ வா நாங்க இருக்கோம். விஜய் தம்பி நீ வா நாங்க இருக்கோம். அண்ணா நீ வானா நாங்களா இருக்கோம். நண்பா நீ வா நண்பா நாங்களா இருக்கோம் சொல்லி.
2: அவர் ஓட்ட கல்ல ஓட்டு போட்டாங்கப்பா.
3: இன்னும் ஒரு நாள் என்னென்னலாம் மாறும் மாறப்போ.
0: As a superstar, Vijay saw and often portrayed the problems of Tamil Nadu through his films. After launching his own party, he made key promises to the public.
1: இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கல என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். அதைத்தான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யாரையாவது போய் ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா இந்த மூஞ்ச மூடிக்கிட்டு போய் சந்திக்கிறதோ என்ன
4: அண்ணன் வர்றார் வெளியூடு.
0: He became the voice of the youth and focused heavily on urban development.
5: பேரு C. Joseph Vijay.
0: That in return gave him a full mandate to sit in the chief minister's chair of Tamil Nadu. With love and respect, CM Vijay is now working round the clock to fulfill his promises.
1: போதை பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்ன அவமானப்படுத்தினவங்களாகவே இருந்தாலும், என்ன கஷ்டப்படுத்தினவங்களாகவே இருந்தாலும், அவங்களும் என் மக்கள் தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும், 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. கான்ஃபிடண்டா இருங்க.
0: But since the launch of Tamilaga Vetri Kazhagam, Vijay made his biggest sacrifice, saying a permanent goodbye to Kollywood. But the final print of Thalapathi never made it to the silver screen. Jananayagan is not just the last glimpse of Thalapathi's cinematic journey, it also signifies the very purpose behind his entry into politics. Even though fans continue waiting for the movie, CM Vijay never lets them down, whether through his looks or his signature style. And as the light fade in cinema halls, a new spotlight now follows him, from screens to the secretariat. CM Thalapathi's story continues.
4: Exactly 1 month after taking oath, Chief Minister C. Joseph Vijay has already taken several headline-grabbing decisions. Here's a closer look at the debut month of the Tamil Nadu's newest Chief Minister. Take a look at this report.
1: Anna. சி ஜோசப் விஜய் எனும் நான்
0: இட் வாஸ் மே 10th 2026, a day that marked the new chapter for Tamil Nadu, a newly formed party just 2 years old received overwhelming support from the people, bringing an actor with no prior governance experience straight into politics and into Fort St. George. But C. Joseph Vijay's first time in Tamil Nadu's Chief Minister's chair showed no signs of inexperience. One of the major issues in Tamil Nadu was the presence of illegal tasmak shops near schools and educational institutions. CM Vijay's first major action targeted exactly that. He ordered the closure of 717 tasmak shops located near educational institutions, religious places and bus stands. But the move also raised a major question. Tasmak contributes massive revenue to the Tamil Nadu government, and shutting shops means balancing public welfare with economic reality. His next target was the excessive political hoarding spread across the state. Not just that, CM Vijay also ensured that successful welfare schemes from previous governments continued. He ordered a comprehensive revamp of 620 Amma Unavagam canteens. The problems became clear when TVK workers personally inspected Amma canteens and noticed the need for kitchen upgrades, better sanitation and improved grievance systems. Another major concern was law and order. To improve women's safety, CM Vijay launched a special all-women task force called Singa Pendan.
1: பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே ஜீரோ டாலரன்ஸ் தான், அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். சோ சொன்னது எல்லாமே செய்யணும். அதனாலதான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குறைஞ்ச நாட்களுக்குள்ளேயே இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம்.
0: The message was clear and bold. CM Vijay has gone after corruption and warned officials against malpractice. The DVAC raids on sub-registrar offices became one of the biggest highlights of his first month.
1: Suppose, யாருக்காது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுனா நம்ம ஜெயிச்சிட்டோம் ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க.
0: But that was not all. Initial reviews of education, roads, drinking water and infrastructure projects showed that CM Vijay has his eyes on every department. It was not just governance reforms. CM Vijay also halted work on the Parandur Airport project. Why? Because the airport project requires over 5,700 acres across 13 villages. Thousands of families had been protesting, fearing the loss of their land and livelihoods. Standing with the farmers, Vijay moved quickly and stopped the project. Not just this, he also scrapped the 20,000 crore smart meter project over cost and subsidy concerns. CM Vijay also took a strong stand against Karnataka's Meghedatu project, making it clear that Tamil Nadu's Kaveri water rights are non-negotiable. He also attended the Niti Aayog summit, where he raised key concerns of Tamil Nadu with Prime Minister Narendra Modi. But not everyone is convinced. The opposition says 1 month is too early to celebrate and questions whether these are deep reforms or simply strong optics. This is the 1 month story of debutant CM Vijay, a leader many believed would struggle in office. 1 month ago, many questioned whether a superstar could govern. But politics is not cinema. In films, applause decides success. In governance, delivery does. The real test for CM Vijay starts now.
4: Now, a month may be too short to judge a government, but it's long enough to understand its priorities. From anti-corruption drives to public outreach and relations with the centre, Chief Minister C. Joseph Vijay has set a distinct tone in office. Here's a look at what all has been done so far.
1: C. Joseph Vijay enum naan India arasiyal amaippinbal aandavan meedhu aanaiyittu
0: When Vijay took oath as Chief Minister of Tamil Nadu, many had only one question. Will this government be any different from Stalin's government? Because for years, Tamil Nadu saw Stalin's style of governance. But just 1 month into office, CM Vijay has already shown that his style is very different. The first major difference is work style. CM Vijay works almost like a CEO. Quick meetings and quick decisions.
1: இங்க ஒரே சென்டர் தான் என் தலைமையில் உண்டான சென்டர் இந்த பக்கம் ஒரு சென்டர் இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர் அங்க ஒரு பவர் சென்டர் அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்பவே சொல்லிடுறேன்
0: That one statement itself showed the difference. Because one of the biggest criticisms during Stalin's government was multiple power centers. But Vijay wants direct control. The second big difference was approach towards Delhi. Stalin skipped Niti Aayog meetings many times as protest against the center. But Vijay chose a completely different path. He attended the Niti Aayog meeting, met Prime Minister twice and directly raised Tamil Nadu's concerns, unlike boycott politics.
6: The Tamil Nadu Chief Minister, whom I saw in flesh and blood for the first time, I've seen him in movies and TV, I was very impressed when he said, if I'm quoting him right, that Tamil Nadu wants to grow to a $1.5 trillion economy by 2035.
0: But perhaps the biggest change came in bureaucracy, corruption, something opposition repeatedly attacked Stalin's government for, kickbacks and corruption allegations. CM Vijay came in aggressively. DVAC raids on sub-registrar offices, warnings to PWD officials, warnings to highway officials.
1: Tamil Nadu portha varaikkum yaarayadu poi edavadhu sandikkanum appadina indha moonja moodikitta poi sandikkiradho ulla poi paatha dhaan theriyum edhu endha nilaiyil irukkenu enna irukku enna illa edhu endha nilaiyil irukku edhu endha nilaiyil illa so adeyalam paathittu ungalku oru vellai arikkaya adu veliyidanum nu naan nenikiren oru transparent aana oru government ah அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்
7: மிக முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம்
0: தி மெசேஜ் வாஸ் வெரி கிளியர் கரப்ஷன் வில் நாட் பி டாலரேட்டட் அன்லைக் லாங் ரிவ்யூஸ் அண்ட் இன்டர்னல் வார்னிங்ஸ் விஜய் வெண்ட் ஃபார் டைரக்ட் ஆக்ஷன்
1: நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன் எனக்கு அது அவசியமும் இல்லை அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான் தப்பு பண்ணவும் விட மாட்டான் அது யாராக இருந்தாலும் சரி என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான்
0: Another visible difference, women's safety. Stalin's government focused heavily on women welfare, free bus travel, financial aid, welfare schemes. But Vijay added another angle, security. He launched Singapinda, an all-women special task force for rapid response and protection.
1: இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு இருந்தேன் ஆனா பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன் பெண்கள் பாதுகாப்ப டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும் கடுமையான ஒரு நடவடிக்கைகளா இருக்கும்
0: Then comes something nobody can ignore. Public connect. Stalin's strength came from political legacy. Vijay's strength comes from mass appeal. Cinema gave him fans. Politics gave him power. But Stalin has reacted too. He questioned Vijay's claims and reminded everyone, governance is not cinema.
8: இப்படி பலதரப்பட்ட மக்களும் ஏண்டா இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோன்னு கோபமா ஆவேசமா வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க ஓட்டு போட்டவனு வருத்தப்படுறான் ஓட்டு போடாதவனு வருத்தப்படுறான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் பாஜக மற்ற மாநிலங்களில் பண்றதே இங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு அதாவது பாஜகவோட ஜெராக்ஸ் மாதிரி செயல்படுறாரு
0: So is Vijay better than Stalin? Too early to say, but he is surely different. Stalin ran the government through system. Vijay is running it through speed. Stalin trusted structure. Vijay trusts command. 1 month can show style, but only time will show results. Bureau Report, India Today.
4: So the question still does apply. Can a movie star become a political phenomenon? In Tamil Nadu, that question has been answered way before. Now with Vijay in the Chief Minister's chair, many are drawing parallels with the late FGR. Here's our special report on the same. Take a look.
1: See Joseph Vijayanum naan Sattapadi amaikka petra India arasiyal amaippinbal
0: It was a moment that took Tamil Nadu back to 1977.
1: Patram kondirpen endrum India naatin
0: An actor becoming chief minister in his very first attempt.
1: உரிமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும்
0: with a massive mandate just like MGR.
9: இரு மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையை ஆணையிட்டுள்ளார்.
0: C. Joseph Vijay is not just following MGR's path, he is reminding people of that legacy again.
10: நான் எம்ஜிஆர் அவர்களோட எல்லாம் நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான். ஆனா நாம பெரியார் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் வழியில ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய், அவ்வளவுதான்.
0: During the elections, Vijay repeatedly spoke about MGR. And after becoming chief minister, he made that connection even stronger by donating a 1.6 kilo silver sword at Sri Mookambika Temple in Kollur, following MGR's tradition. But this is not just about symbolism. CM Vijay is showing a governance style that feels very different from many leaders in India. The first thing people noticed: discipline. Dressed in a sharp suit, maintaining complete formality.
11: We stand as a government.
0: In the assembly, CM Vijay was seen taking notes himself like a focused student.
11: Welfare of women while anything.
0: Watching, observing, listening.
11: 7.5 crore people of Tamil Nadu.
0: And unlike the usual slow file movement, Vijay is pushing for quick decisions.
1: நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது, இப்பவே சொல்லிடுறேன்.
0: He has already set ambitious goals for Tamil Nadu, including a vision of $1.5 trillion economy by 2035. Like MGR, Vijay has developed a distinctive public style. From his choice of clothing to his public appearances, many fans see similarities between the two leaders. Even Vijay's decision to keep his bodyguard Naeem Musa prominently by his side has drawn comparisons with MGR, who was often seen with his trusted security personnel in public. From MGR's era to Vijay's victory wave, Tamil Nadu may once again be setting a trend for India. The question is, will future leaders now follow this model? Only time will tell.
4: A suit, a smile and a selfie. That's becoming the new image of Tamil Nadu Chief Minister Vijay. As fans continue to follow his every move, even his fashion choices are making headlines. Our next report, which we'll leave you with right at the end of this bulletin this hour, looks at the style evolution of Talapathy. Take a look as we leave you with it. Thank you for tuning in.